0: We humbly request all our dignitaries to kindly take your respective seats.
1: Right, so we have, in fact, live proceedings of the cabinet expansion. And what we do know right now is that this has happened yet again. Now, on the 10th of May, when the swearing-in ceremony took place, when the government was able to prove its majority, there was a controversy. And viewers, that is a controversy that has been repeated once again. Now, what has happened here is that the function started with the singing of Vande Mataram, and then the national anthem was sung. After which the Tamil Nadu anthem was sung. The controversy the last time around, and these were the alliance partners of the TVK only, like VCK, raising concerns about how the Tamil Nadu anthem was sung right towards the end. Third, this was the last time such a function took place, a similar function took place. This, of course, centers in the protocol sequence of songs played at the official state functions. It is being said that the protocol here has been violated.
2: நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
3: ஞான
2: ஸ்ரீநாத் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: And there was a big controversy when it came to the protocol in terms of playing off Vande Mataram national anthem and then the Tamil Nadu anthem. That is what generated the controversy on the 10th of May when the government had to prove its majority and when the swearing in of Vijay had taken place.
1: சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சே கமலி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

0: நான்
1: சி விஜயலட்சுமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விஜயலட்சுமி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.

வணக்கம் அண்ட் வெல்கம் டு இந்தியா டுடே ஸ்பெஷல் ஷோ சவுத் அண்ட் வாட் டே இட் வாஸ் ஒன்ஸ் அகேன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு டிராமா ஸ்டில் கண்டினியூஸ் அண்ட் திஸ் இஸ் அபவுட் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தமிழக வெற்றி கழகம்ஸ் கேபினெட் குவைட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஹேப்பன் ஓவர் தேர் நேதாஸ் ஹூ ஸ்டில் கண்டினியூ க்ளைம் தே ஆர் வித் டிஎம்கே அண்ட் சச் வர் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஆல்சோ ஃபார் த டே ஐ எம் ஜாயின்ட் பை அபூர்வா ஜெயச்சந்திரன் அண்ட் அனகா கேஷவ் லெட்ஸ் கோ டு தி ஷோ

0: one national song battled over Tamil pride. When the national song played out before the Tamil anthem, the DMK launched a blistering attack on the state government, questioning whether this was the change promised to the people, accusing the Vijay government of sidelining Tamil rights and identity. DMK further alleged that the TVK had ignored the long-standing priority for Tamil anthem protocol and had bowed before the governor instead of standing its ground.
1: This government is going to function. This is the going to be the style of functioning of this government. And now Tamil Nadu Vartha has gone to the third place. In the days to come, Tamil Nadu, which was standing first in so many aspects, I'm afraid, like Tamil Nadu Vartha, these developments also will face the same consequences, may face the same consequences.
0: But in a twist, TVK ally CPIM has backed Vijay, with the party's P. Shanmugam defending the chief minister.
2: இல்ல மத்திய அரசாங்கத்துடைய உத்தரவு அந்த மாதிரி இருக்கு. இது இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக முதலமைச்சரிடம் நாங்கள் கேட்டோம். மத்திய அரசாங்கம் கடந்த பிப்ரவரி மாதம் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாந்திரம் பாடப்பட வேண்டும் என்கிற வரிசையை அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவைத்தான் பின்பற்ற முடியும் என்று ஆளுநர் தெரிவித்து விட்டார். ஆகவே எங்களால் இந்த முறையை மாற்ற முடியவில்லை.
0: The same CPIM, after Vijay's oath ceremony, had questioned why the Tamil anthem was played third after Vande Mataram and the national anthem. The Congress too, citing protocol, defended its ally, the TVK.
3: After nearly 60 years, the Congress party has a minister. Not only for the Congress party, this also marks a shift in the politics of Tamil Nadu.